0: கும்பிடுதான் மண் பிடிவுண்டா தோளார் கோளார் மலையாக
1: Walam dango kawar mukna 7 p.m. na
2: had I not accessed this service I don't think I would still be
1: Walam dango kawar mukna 7 p.m.